0: கிடையாது தான் சார். சியர் அர்பார் மப்ராகோ விருப்பமாய்
1: Sierra Uniform Bravo Golf Mike in Montreal Center. Roger, good evening.
0: Good evening.